0: തകിട പത സദ്യം കതക ജുന തകദിം കതക ജുന തദ്യം പതം പതം പതം
1: ரிககரி சரிரிதனி சசனி தனிநீத பததபம பபம கமமகரிககரி சசர சாசரிரிரிரிகரிதனிகரி சனிதபம பததனிசா
0: கத்தரதகதுதிம் கத்தரகதுதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதிம் கத்தரதி